சங்கமா கோணலோன கோயபாமா கொண்டமீன சந்தமா கோணலோன கோயபாமா பக்க பக்கலாடிந்தி நா பட்டு தப்பிந்தி பக்க பக்கலாடிந்தி நா பட்டு தப்பிந்தி தீனி முக்குக்கு தாடையா